0: Advertising.
1: Como mamá, siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor en mi cocina. Y eso significa solo huevos Eggland's Best. No importa cómo los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
2: இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நாங்கள் ரேணுகா துரைசிங்கம்
3: மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன்.
2: அடுத்து நமது நிறைவேற்று தயாரிப்பாளர் ரைசல் சரண்யாவை நமக்கு அறிமுகப்படுத்துவார்.
4: வணக்கம் நேயர்களே, ஒரு மகிழ்வான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் கடந்த சுமார் 13 ஆண்டுகளாக நாங்கள் 5 பேர் ஒலிபரப்பாளர்களாக பயணித்து வருகிறோம், நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறோம். தற்போது இந்த குழுவில் மேலும் ஒருவர் இணைந்துள்ளார். அவர் சரண்யா பாலகிருஷ்ணன் அவர்கள். மெல்பர்ன் நகரில் வாழும் சரண்யா இன்று முதல் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சி படைக்க துவங்குகிறார். வானொலியில் நிகழ்ச்சி படைத்தல் அவருக்கு புதிதல்ல. நமது தமிழ் சமூகம் நன்கு அறிந்தவர், தமிழ் சமூகத்தை நன்கு புரிந்தவர். 2016 ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவின் தமிழ் ஊடக பெருவெளியில் பல நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி வருகின்றவர் அவர். நேர்காணல்கள், செய்திகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பணியாற்றியுள்ளார். மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளரும் கூட. இப்படி பல திறமைகளோடு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் இணைந்திருக்கும் சரண்யா அவர்களை எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு இருகரம் நீட்டி வாழ்த்தி வரவேற்று இணைத்துக் கொள்கிறது.
2: வாழ்த்துக்கள் சரண்யா. நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் முக்கிய அம்சம் என்னவென்று பார்ப்போம்.
5: ஜூலை 2027 ஜூலை 1ஆம் தேதி முதல் முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. அந்த தேதிக்கு பிறகு இப்பொழுது இருக்கும் 50% தள்ளுபடி செய்யும் வரிக்கு பதிலாக முதலில் இருந்தது போல், அதாவது 1999 முன்பு இருந்தது போல், பணவீக்க அடிப்படையிலான இண்டெக்ஸேஷன் வரி மீண்டும் அமலுக்கு வருகிறது.
2: வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்கள் வீடுகளை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் லாபத்தில் வரி செலுத்துவது தொடர்பாக அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளது. இது பற்றிய விளக்கம் காத்திருக்கிறது. சிட்னியில் தமிழர் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டமை குறித்த செய்தி, அது மட்டுமல்ல வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்களுக்கான நெகட்டிவ் கியரிங் விதிமுறைகளிலும் அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்திருக்கிறது. இது பற்றிய நிகழ்ச்சி மற்றும் செய்தியின் பின்னணி ஆகியன இடம்பெற உள்ளன. செய்திகளுக்கு செல்வோம்.
6: எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா பாலகிருஷ்ணன். சொகுசு கப்பலின் பயணத்தின் போது கனடாவைச் சேர்ந்த பயணி ஒருவருக்கு ஹாண்டா வைரஸ் பாதித்திருப்பது தெரியவந்துள்ளது. தொற்றுக்குள்ளான நபருக்கு தற்போது லேசான அறிகுறிகள் மட்டுமே இருப்பதாகவும், அவர் வான்கோவர் தீவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே கப்பலில் பயணம் செய்த மேலும் 4 கனடியர்களும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து ரோட்டர்டாம் நகரத்தில் வசிக்கும் ஒருவர் இப்படி கூறினார்.
7: It was scary at first because of like we've had COVID before. But upon doing a bit of research, hantavirus is rather old. It's not a new thing necessarily, so we'll probably figure something out and get on top of it again.
6: இந்த கப்பலில் பயணம் செய்த 6 பேர் தற்போது பெர்த் நகரில் 3 வார தனிமைப்படுத்தலில் உள்ளனர். இவர்களில் 4 ஆஸ்திரேலிய குடிமக்கள், ஒருவர் நிரந்தர குடியிருப்பாளர் மற்றும் ஒருவர் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆவர். இவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் அனைவருக்கும் ஹாண்டா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் விரைவில் தொலைபேசி உரையாடல் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக த நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆஸ்திரேலியாவின் ராட்னஸ் ஐலாண்ட் அருகே நேற்று இடம்பெற்ற சுறா தாக்குதலில் உயிரிழந்தவர் பெர்த் நகரைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 38 வயதான ஸ்டீவ் மேட்டாபோனி கடந்த சனிக்கிழமை காலை நண்பர்களுடன் ஈட்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தபோது சுறா தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த அவசர உதவி பணியாளர்கள் அவரை உயிர்ப்பிக்க முயன்றபோது

0: ாலும் அது பலனளிக்கவில்லை. சிட்னியின் கேசல்ஹில் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருந்து ஒருவர் பால்கனியில் நின்று சத்தமிட்டதாக வந்த தகவலைத் தொடர்ந்து அவசர சேவை பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர். அங்கு சென்ற மருத்துவ உதவிக்குழுவினர் குடியிருப்பின் வெளியே உள்ள தோட்டப்பகுதிகளில் கடுமையான காயங்களுடன் 47 வயதுடைய ஒருவரை கண்டுபிடித்தனர். அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மரணம் சந்தேகத்திற்கு இடமானதாக கருதப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. புதிய கருத்துக்கணிப்பொன்றில் 1993 ஆண்டுக்கு பின்னர் மிக மோசமான வரவு செலவு திட்டமாக லேபர் கட்சியின் நிதிநிலை அறிக்கை மதிப்பிடப்பட்டுள்ளது. கருத்துக்கணிப்பில் பங்கேற்றவர்கள் 52% பேர் இந்த நிதிநிலை அறிக்கை காரணமாக தாங்கள் பொருளாதார ரீதியாக மேலும் பாதிக்கப்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை 47% வாக்காளர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை இளம் மற்றும் முதிய தலைமுறைகளிடையே பிளவை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். மக்களின் விருப்பத்திற்குரிய பிரதமராக பிரதமர் ஆந்தனி அல்பனீசி 46% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் 38% ஆதரவை பெற்றுள்ளார். இலங்கை முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் ஆஸ்திரேலியா உட்பட உலகின் பல்வேறு பாகங்களிலும் அனுசரிக்கப்படுகின்றது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியின் பின்னணி மற்றும் வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்கள் வீடுகளை விற்பனை செய்யும்போது கிடைக்கும் லாபத்தில் வரி செலுத்துவது தொடர்பாக அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளமை பற்றிய விளக்கம், சிட்னியில் தமிழர் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டமை குறித்த செய்தி, அது மட்டுமல்ல வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்களுக்கான நெகட்டிவ் கியரிங் விதிமுறைகளில் அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் பற்றிய நிகழ்ச்சியும் காத்திருக்கிறது.
2: உங்களுக்கு நெகட்டிவ் கியரிங் தொடர்ந்து வேணுமானால் உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போது நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ட் வீடுகளுக்கான போட்டியை தவிர்த்து புதிய வீடுகளுக்கான முதலீடுகளில் நீங்கள் செல்லுங்கள் என்ற சரியான சீரமைப்பை அரசு ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த பட்ஜெட் ரிஃபார்ம் செய்யப்படுகின்றது.
1: தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். அடுத்து செய்தியின் பின்னணி.
0: கோல்ஸ் நிறுவனத்தின் டவுன் டவுன் விலை குறிப்புகளில் உண்மையான தள்ளுபடி இல்லை என தீர்மானித்து பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
3: ஆஸ்திரேலியாவின் முன்னணி சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்களில் ஒன்றான கோல்ஸ் தனது பிரபலமான டவுன் டவுன் என்ற விலை சலுகை விளம்பரங்கள் தொடர்பாக நுகர்வோரை தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு பெடரல் நீதிமன்றத்தில் பெரும் சட்ட தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த தீர்ப்பு கோல்ஸ் நிறுவனத்தின் நிதி நிலைக்கு மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவின் முழு சில்லறை வணிகத்துறைக்கும், குறிப்பாக சூப்பர் மார்க்கெட் விலை நிர்ணய முறைகளுக்கும் நுகர்வோர் நம்பிக்கைக்கும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்க்கப்படுகிறது.
4: I usually lift up the little thing and say the discount's actually a discount or if it's just a sign.
5: I don't think there's many discounts. You're head and shopping at the moment. So expensive.
4: Really confused as to why my washing powder is reduced one week but not the other one. And I'm kind of like, can't you just be consistent? Definitely having to plan my shops a lot more.
3: பெடரல் நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் ஓ பிரைன் கடந்த வியாழக்கிழமை வழங்கிய தீர்ப்பில் கோல்ஸ் நிறுவனம் தனது டவுன் டவுன் சலுகைகளில் தவறான பிரதிநிதித்துவம், மிஸ்லீடிங் ரெப்ரசன்டேஷன் செய்ததாக தெளிவுபடுத்தினார். நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு கொண்டுவரப்பட்ட 14 டவுன் டவுன் விலை குறிப்பு மத்தியில் 13 விலை குறைப்புகள் உண்மையான தள்ளுபடியாக இல்லை என்று அவர் தீர்மானித்தார். அந்த பொருட்கள் முன்பு விற்பனை செய்யப்பட்ட விலை, வாஸ் பிரைஸ் என குறிப்பிடப்பட்ட விலையில் ஒரு நியாயமான காலத்துக்கு விற்கப்படவில்லை என்றும், அதனால் விலை குறைப்பு என காட்டப்பட்ட தள்ளுபடி உண்மையானதாக இருக்கவில்லை என நீதிபதி குறிப்பிட்டார். டவுன் டவுன் என்பது கோல்ஸ் நிறுவனம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் முக்கியமான விளம்பர யுக்தி. இந்த விளம்பரங்களில் ஒரு பொருளின் விலையை முதலில் அதிகமாக காட்டி தற்போதைய விலை குறைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கில் வெளிச்சத்திற்கு வந்தது என்னவென்றால், பல பொருட்களின் விலைகள் சிறிய காலத்திற்கு மட்டும் உயர்த்தப்பட்டு பின்னர் அதைவிட சற்றே குறைந்த விலையில் மீண்டும் விற்பனை செய்து அதனை தள்ளுபடி என விளம்பரப்படுத்தியதாகும். ஏ

0: சி தாக்கல் செய்த வழக்கு. இந்த வழக்கை ஆஸ்திரேலிய போட்டி மற்றும் நுகர்வோர் ஆணையம் ACCC தாக்கல் செய்தது. ACCC-யின் குற்றச்சாட்டு என்னவென்றால், 2022 பிப்ரவரி முதல் 2023 மே வரை கோல்ஸ் நிறுவனம் 245 பொருட்களின் விலையை தற்காலிகமாக உயர்த்தி பின்னர் அவற்றை டவுன் டவுன் சலுகையில் முன்பிருந்த விலைக்கு சமமாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ விற்பனை செய்ததாகும். இந்த வழக்கு கோல்ஸின் முக்கிய போட்டியாளரான உல்வர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக ACCC தாக்கல் செய்துள்ள இன்னொரு வழக்குடன் ஒத்ததாகும். இரு நிறுவனங்களும் நுகர்வோரை தவறாக வழி நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளன. பெடரல் நீதிமன்றம் இந்த வழக்கில் 12 முக்கிய பொருட்களை மாதிரியாக எடுத்துக்கொண்டது. அவற்றில் 2 பொருட்கள் 2 வேறு டவுன் டவுன் சலுகைகளில் இடம்பெற்றதால் மொத்தம் 14 நிகழ்வுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அந்த பொருட்களில் சில: கேரி கேர் ஃபாலோ ஆன் ஃபார்முலா, 2 லிட்டர் கொக்கோ கோலா சாஃப்ட் ட்ரிங்க், பெடிகிரி அடல்ட் வெட் டாக் ஃபுட், ஆர்னட்ஸ் ஷேப்ஸ் மல்டி பேக், பிராக் சீசனல் நியூட்ரிஷனல் ஈஸ்ட், கோல்கேட் டோட்டல் ஒரிஜினல் டூத்பேஸ்ட், ரெக்ஸோனா ஆன்டி பெர்ஸ்பரண்ட், நேச்சர்ஸ் கிஃப்ட் வெட் டாக் ஃபுட், 3 பேக் வீவா பேப்பர் டவல். இந்த பொருட்களில் நேச்சர்ஸ் கிஃப்ட் வெட் டாக் ஃபுட் நிகழ்வை தவிர மற்ற அனைத்திலும் விலை சேமிப்பு குறித்த கூற்றுக்கள் தவறானவை என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். காரணம், அந்த நாய் உணவு விளம்பரத்தில் வாஸ் பிரைஸ் குறிப்பிடப்படவில்லை. கோல்ஸ் மீது விதிக்கப்படக்கூடிய அபராதம். இந்த வழக்கின் முடிவில் கோல்ஸ் நிறுவனம் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் அபராதமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று முன்னாள் ACCC தலைவர் ஆலன் ஃபெல்ஸ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாரமும் சுமார் 1.5 கோடி வாடிக்கையாளர்கள் கோல்ஸ் மற்றும் உல்வர்ஸ் கடைகளுக்கு வருகிறார்கள். கோல்ஸ் மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியானதும் திட்டமிட்டதும் என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த முடிவுகள் நிறுவனத்தின் உயர் நிர்வாக மட்டத்தில் எடுக்கப்பட்டவை என்றும் இயக்குநர் குழுவுக்கும் இது தெரிந்திருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: Well, I hope that they'll start getting genuine, not bogus discounts, genuine price competition, not fake competition. That's the first thing. The trouble for consumers is they haven't got anywhere else to go. It's either Coles or Woolies or a few others, so they can't quite walk away from them. I'm sure there'll be a record fine in the hundreds of millions. Also, it'll be high because so many people are affected by it. There are 15 million people a week that go through supermarkets all over Australia.
0: கோல்ஸ் நிறுவனத்தின் இன்டர்னல் கைட்லைன்ஸின் படி ஒரு பொருளின் விலை உயர்த்தப்பட்ட பிறகு குறைந்தது 12 வாரங்கள் அந்த விலை நிலைத்திருக்க வேண்டும். அதன் பிறகே விலை குறைப்பு என கூற முடியும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இந்த கால அவகாசம் 4 வாரங்களுக்குள் குறைக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது. இந்த தீர்ப்பு ஆஸ்திரேலிய நுகர்வோர் மனநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். விலை குறைகிறது குறைகிறது குறைகிறது என்று விளம்பரம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் விலைகள் உயர்ந்து கொண்டே போகின்றன என்று ஆலன் ஃபெல்ஸ் விமர்சித்தார். இதன் விளைவாக எதிர்காலத்தில் ஆஸ்திரேலிய வாடிக்கையாளர்கள் அதிக சந்தேகத்துடனும் எச்சரிக்கையுடனும் சலுகைகளை அணுகுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபைண்டர் என்ற நுகர்வோர் ஒப்பீட்டு இணையதளத்தின் மணி எக்ஸ்பர்ட் ஆங்கஸ் கிட்மேன் இந்த தீர்ப்பு சூப்பர் மார்க்கெட் துறையில் உடனடி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதில் சந்தேகம் என தெரிவித்துள்ளார். சலுகை விளம்பரங்கள் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் ஒரு நிரூபிக்கப்பட்ட யுக்தி, அது இந்த துறையில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். கடந்த ஆண்டு ACCC சூப்பர் மார்க்கெட் குறித்து நடத்திய விசாரணைக்கு பிறகு 20 பரிந்துரைகளை முன்வைத்தது. இதற்கு பதிலளித்த லேபர் அரசு சூப்பர் மார்க்கெட் விலை ஏமாற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தது. இதற்காக 3 ஆண்டுகளுக்கு 29 மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. SBS நியூஸிற்கு வழங்கிய அறிக்கையில் கோல்ஸ் நிறுவனம் இந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பளிப்பதே தங்களின் முதன்மை இலக்கு என்றும் தெரிவித்தது. மேலும் எதிர்காலத்தில் தேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்க தெளிவான வழிகாட்டுதல்கள் அவசியம் என்றும் கூறியது. டவுன் டவுன் வழக்கு ஆஸ்திரேலியாவின் சில்லறை வணிக வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. விலை குறைப்பு என்ற பெயரில் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் எந்த முயற்சியும் இனி கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக

0: இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. அதே நேரத்தில் இது நுகர்வோருக்கு அதிக விழிப்புணர்வையும் விலை விளம்பரங்களை விமர்சன பார்வையுடன் அணுகும் மனநிலையையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: நேர்களே, விளம்பர இடைவேளையின் பின்னர் இந்திய செய்தியின் பின்னணி இடம்பெறும்.
2: Oye tú, sí tú, ¿quieres ahorrar $1,000? Pues cámbiate a Spectrum y ahorra $1,000, garantizado. Solo ten 4 líneas de Spectrum Mobile y te damos internet con fibra óptica gratis para siempre. Sí, internet gratis para siempre. Y ahorra $1,000 garantizados en tu primer año. O cubrimos la diferencia. Visita spectrum.com/gratis para siempre para más información. Spectrum en red funciona con fibra óptica y se conecta mediante líneas coaxiales. Se aplican restricciones.
3: SBS Audio.
4: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
5: SBS Chill.
6: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
7: Can you describe that feeling for people who haven't experienced it?
8: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
4: 60க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
5: sbs.com.au/audio.
1: நேர்களே, செய்தியின் பின்னணி தொடர்கிறது.
9: தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சட்டவிரோதமாக வாக்களித்ததாக சுமார் 25 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது இதற்குறித்த செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
10: SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கைது குறித்த செய்தியின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கான உரிமை இல்லாத வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சுமார் 25 பேர் வாக்களித்ததாக விமான நிலையங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாக்களிக்கும் உரிமை இல்லாதவர்கள் வாக்களித்தது தொடர்பாக சில புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் விமான நிலையங்களில் குடியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சோதனைகளிலேயே சட்டவிரோதமாக வாக்களித்ததாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்களில் கடவுச்சீட்டு பரிசோதனைகளின் போது அவர்களது விரல்களில் வாக்களித்ததற்கான மை இருந்த நிலையில் அவர்களை குடியுறவுத்துறை அதிகாரிகள் சிறைப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையின் விசாரணையில் இவர்கள் முன்பு தமிழ்நாட்டில் வசித்ததாகவும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றுவிட்ட போதிலும் முன்பு வைத்திருந்த இந்திய வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வாக்களித்ததாக தெரியவந்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இவர்களது பெயர் இருந்ததன் அடிப்படையில் இவர்கள் வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது. இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, இலங்கை, பிரிட்டன் ஆகிய நாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள் என கூறப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலும் இவர்களது பெயர்கள் அகற்றப்படாதது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் மதுரை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக சொல்லப்படும் 75 வயது கிருஷ்ணசுவாமி இலங்கை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு சென்றபோது அவரது ஆவணங்களை குடியுறவுத்துறை அதிகாரிகள் சோதனையிடுகையில் அவர் இலங்கை குடியுரிமை பெற்றிருப்பதும் அங்கு தொழில் செய்து வருவதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. விசாரணையில் அவர் சட்டவிரோதமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் இலங்கை குடியுரிமை கொண்டவரான 64 வயது மேரி ஜெனோ பெர்னாண்டோ தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்களித்திருக்கிறார். இவரது கணவரும் குழந்தைகளும் தூத்துக்குடியில் வாழ்ந்து வந்தாலும் மேரியின் சகோதரர் இலங்கையில் வசிப்பதால் இந்திய குடியுரிமையற்ற மேரி இத்தேர்தலில் வாக்களித்திருக்கிறார். அதேபோல் மே 15 இரவு சென்னையில் இருந்து துபாய் வழியாக அமெரிக்கா செல்லும் விமானத்தில் பயணிக்க வந்த 64 வயதான கிஷோர் என்பவர் அதிகாரிகளின் சோதனையில் சிக்கியுள்ளார். அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் என்பதும் அமெரிக்க கடவுச்சீட்டில் பயணித்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. 2015 பிரிட்டிஷ் கடவுச்சீட்டை பெற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. அவர் லண்டன் செல்லும் விமானத்தில் ஏற முயன்றபோது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார். இவர்கள் மீது 2023 பாரத நியாய சமிதா, 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணைய விதிகளின்படி வெளிநாட்டு வாக்காளர் என்பவர் வேறு எந்த நாட்டிலும் குடியுரிமை பெறாத இந்திய குடிமகனாக இருப்பது அவசியமாகும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்களிக்க தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்ற போதிலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் அசலான இந்திய கடவுச்சீட்டை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல் அல்லாமல் வெளிநாடுகளில் வசிக்கும் பல இந்தியர்கள் தேர்தலில் வாக்களிக்க வந்தது பரவலாக செய்திகளில் பதிவாகியிருந்தன. குறிப்பாக சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு வந்த விமானத்தில் எத்தனை பேர் திருச்சிக்கு வாக்களிப்பதற்கு வந்துள்ளீர்கள் என விமானி கேட்டபோது பெரும்பாலானோர் கை உயர்த்தி வாக்களிப்பதற்கு வந்துள்ளதாக தெரிவித்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியிருந்தது. வெளிநாடு வாழ் இந்தியர்களும் வாக்களிக்க ஆர்வம் காட்டியது கவனத்தை ஈர்த்த போதிலும் இவ்வாறு வந்தவர்களில் வாக்குரிமை அற்றவர்களின் எண்ணிக்கை கண்டறியப்படுமா என்ற சந்தேகம் எழுப்பப்படுகிறது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கூட வென்ற தொகுதி இருந்த நிலையில் வாக்களிப்பதற்கான உரிமை இல்லாதவர்கள் செலுத்திய வாக்குகள் எந்த தரப்புக்கு சென்றிருக்கும் என்பது போன்ற சந்தேகமும் முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதியில் திமுக அமைச்சராக இருந்த பெரிய கருப்பனை தமிழக வெற்றிக் கழகத்தின் சீனிவாச சேதுபதி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வென்றார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய கருப்பன் மனு தாக்கல் செய்த நிலையில் அம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாச சேதுபதி பங்கேற்கவும் தடை விதித்தது. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதில் திருப்பத்தூர் தொகுதிக்கு வரவேண்டிய தபால் ஓட்டுகள் தவறுதலாக திருப்பத்தூர் மாவட்ட தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது போன்றதொரு சூழலில் வாக்களிப்பதற்கான உரிமை இல்லாதவர்களின் வாக்குகள் எந்த தொகுதிகளில் எல்லாம் பதிவாகின, அவை இந்த தேர்தல் வெற்றியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தின என்பது இன்னும் முழுமையாக கண்டறியப்படாத ஒன்றாக உள்ளது. கடந்த April 23 வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் சுமார் 20 நாட்களுக்கு பின்னர் வெளிச்சத்திற்கு வந்துள்ள இவ்விவகாரம் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகள் பற்றிய கேள்விகளையும் எழுப்புகின்றன. இது SBS தமிழின் செய்திகளின் பின்னணி.

0: Advertising.
1: Como madre orgullosa, siempre quiero lo mejor para mi familia. Y los únicos huevos que compro son Eggland's Best. ¿Casualidad? ¡Para nada! No importa cómo los cocines, siempre están frescos y deliciosos. Además, tienen más vitaminas D y E y un 25% menos de grasas saturadas que los huevos comunes. ¿Por qué conformarse con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para obtener más información.
2: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. sbs தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? sbs தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
3: வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்களுக்கான நெகட்டிவ் கியரிங் விதிமுறையில் அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் நியூஜென் கன்சல்டிங் ஆஸ்திரேலியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலான தொழில்துறை அனுபவம் கொண்ட எம்எல் ராஜா அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன்.
4: வணக்கம் எம்எல் ராஜா அவர்களே.
5: வணக்கம் செல்வி.
4: கடந்த செவ்வாய்க்கிழமை பெட்ரல் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் பல சீர்திருத்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக ஹவுசிங், அதாவது வீட்டு வசதித்துறை குறித்து பல சீர்திருத்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. இளைய தலைமுறையினர் வீடுகள் வாங்குவதற்கு இது உதவும் என்றும் கூறப்பட்டது. ஆகவே அது குறித்து தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். குறிப்பாக நெகட்டிவ் கியரிங் பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் நெகட்டிவ் கியரிங் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். தற்போது அதன் விதிமுறைகள் என்ன என்பதனையும் விளங்கப்படுத்துங்கள்.
5: நிச்சயமாக செல்வி, இந்த நெகட்டிவ் கியரிங் என்பது ஒரு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன். அதனை நமது நேர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும் விதத்தில் கூறினால், நீங்கள் உங்களுடைய முதலீட்டு வீட்டினை வாங்குவதன் மூலம் நீங்கள் செய்யும் செலவு, மாதாந்த செலவும் அல்லது வருடாந்த செலவும், அதே நேரத்தில் அந்த முதலீட்டு வீட்டின் மூலம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் லாபம் அல்லது வருமானத்துக்கும் இடையுள்ளான இடைவெளிதான் இந்த நெகட்டிவ் கியரிங் என்று அழைக்கின்றார்கள். அது நெகட்டிவாக இருக்கும் பொழுது, எவ்வாறென்றால் நீங்கள் செய்யும் செலவு அதிகமாகவும் உங்கள் முதலீட்டுக்காக நீங்கள் பெறும் வருமானம் குறைவாகவும் இருக்கும் பொழுது அது நெகட்டிவாக இருக்கின்றது. அப்போது நெகட்டிவ் கியரிங் என்று அழைப்பார்கள், பொருளார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வருமானம் மிகையாகவும் செலவுகள் குறைவாகவும் இருந்தால் பாசிட்டிவ் கியரிங் என்று அழைப்பார்கள். ஆகவே இந்த கோட்பாட்டை விளங்கிக் கொள்வது எமது நேயர்களுக்கு இந்த கலந்துரையாடலில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும். இந்த நெகட்டிவ் கியரிங் இப்போது ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி என்பது தேர்தலுக்கு முன்னும் பின்னும் மிக முக்கியமான ஒரு அரசியல் பொருளாதார விவாதமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக கூறும்பொழுது இந்த நெகட்டிவ் கியரிங் என்பது ஒரு முக்கிய பங்காக இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் கூட கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த தேர்தலில் தெளிவாக இல்லை என்று கூறப்பட்ட ஒரு விஷயம் தற்போது அரசியலில் மாற்றமாக மாறியுள்ளது, அல்லது ஒரு கொள்கை மாற்றமாக மாறியுள்ளது. ஆகவே இது ஒரு தனித்து பொருளியல் காரணியாக மட்டுமல்லாமல் பொருளியல் மற்றும் அரசியல் காரணியாகவும் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இதன் பின்னணியை விளங்கிக் கொள்வது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது செல்வி. இதன் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வீட்டுக்கான வளங்கள், ஹோம் சப்ளை, அத புதிய வீடுகள் கட்டப்படும் வேகம் மந்தமாகவே இருக்கின்றது. எதிர்வு கூறப்பட்ட அளவுக்கு இந்த வளங்கள் அல்லது இந்த சப்ளை, ஹோம், நியூ ஹோம் சப்ளை மந்தமாக இருக்கின்றது. கேள்வி அதிகரித்து வருகின்றது. அதே நேரத்தில் மைக்ரன்ஸ் இங்கே வருகின்றார்கள். இளையவர்கள் இப்போது தொழில்கள் செய்ய தொடங்கி அவர்களுக்கும் இந்த வீடுகள் தேவைப்படுகின்றன. இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் செல்வி, மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தொகையை கொண்ட வீட்டு வளங்களை பாரிய அளவிலான கேள்வி அல்லது டிமாண்ட் அதிகரிக்கின்றது என்பதை

0: விளங்கிக் கொள்வீர்கள் என்றால், மைக்ரன்ஸ் புதிதாக வருகின்றார்கள், இளையவர்கள் சந்தைக்குள் வருகின்றார்கள், அவர்களுக்கும் வீடு தேவை. இவர்கள் அனைவரும் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வீட்டு வளங்களை திரட்டி செல்கின்றார்கள். இதனால் என்ன நடக்குது என்று சொன்னால், மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை அதிகமான டிமாண்ட்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணும் பொழுது வீட்டு விலைகள் அதிகரிக்கின்றன. வீட்டு விலைகள் அதிகரிப்பது மட்டுமல்லாது, அது பல்வேறு பொருளியல் காரணிகளையும் அது ட்ரிகர் பண்ணி விடுகின்றது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் எளியவர்களுக்கு புதிய வீடுகளை வழங்க வேண்டும் என்ற கோட்பாடுடன் தான் இந்த அரசு இந்த நெகட்டிவ் கியரிங்கை மீள் கட்டமைப்பு செய்கின்றது, அது ரீகான்ஃபிகரேஷன் செய்கின்றது.
1: இந்த நெகட்டிவ் கியரிங் திட்டத்தில் வரவுள்ள மாற்றங்கள் என்ன என்று விளங்கப்படுத்துங்கள், மேலும் அது எப்போது நடைமுறைக்கு வர உள்ளது என்பதனையும் சொல்லுங்கள்.
0: இந்த நெகட்டிவ் கியரிங்கில் செய்யப்பட்டிருக்க பெரும்பான மாற்றம் என்னவென்றால், செல்வி, உங்களுடைய இந்த நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இழப்பு, அதாவது உங்கள் முதலீட்டு வருமானத்திற்கும் நீங்கள் செய்யும் முதலீட்டு செலவுக்கும் இடையிலான இழப்பை நீங்கள் உங்களுடைய வருமான வரியில் செலுத்தும் தொகையில் இருந்து மீட்டுக் கொள்ளக்கூடிய அல்லது ரீக்ளைம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தது. ஒரு உதாரணத்துடன் இதனை விளக்கம் செய்வதானால், செல்வி, உங்களுடைய வீட்டு வருமானம் ஒரு ஆண்டில் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம், 12,000 இருக்கின்றது. $12,000 நீங்கள் வருமானமாக பெறுகின்றீர்கள். உங்களுடைய செலவுகளின் மூலம் நீங்கள் வங்கிகளுக்கு செலுத்தும் வட்டி, அதே போன்று உங்களுடைய காப்புறுதி, மெயின்டெனன்ஸுக்காக நீங்கள் செய்த செலவுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி பார்க்கும் பொழுது செலவு 15,000 இருந்தால் உங்களுடைய இழப்பு $3,000 இருக்க போகின்றது ஒரு ஆண்டு. அந்த $3,000 இழப்பை நீங்கள் நீங்கள் செலுத்தும் வருமான வரியில் செலுத்த வேண்டிய தொகையிலிருந்து கழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலம் உங்களுடைய வருமானத்துக்காக நீங்கள் செலுத்தும் வரி அளவை நீங்கள் மட்டுப்படுத்தக்கூடியதாகவும் சிலர் அதிலிருந்து ரீக்ளைம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த வரி சலுகையின் மூலம் பல முதலீட்டாளர்கள், நிரந்தர தொழில் செய்பவர்கள் பலர் அவர்களுடைய ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இந்த வீட்டு சந்தையை பாவித்து வந்தார்கள். மாற்றத்தை பார்த்தால் அரசு என்ன செய்திருக்கின்றது என்றால், நீங்கள் இப்போதைக்கு ஒரு வீட்டில் முதலீடு செய்திருந்தீர்களானால், நீங்கள் ஒரு முதலீட்டாளர், உங்களுக்கு முதலீட்டு ஸ்திரத்தன்மையை வழங்குவதற்காக அரசு கிராண்ட்ஃபாதரிங் செய்கின்றது. கிராண்ட்ஃபாதரிங் என்ற டேர்ம் இங்கு பாவிக்கப்படுகின்றது. என்னவென்றால், செல்வி, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய முதலீட்டு ஒன்றை நீங்கள் செய்திருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் கியரிங்கை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அரசு வழங்குகின்றது. ஆனால் இந்த பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பின்பு வீடுகளை வாங்குபவர்கள், நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹவுஸை வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் கியரிங்கை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக இந்த எஸ்டாப்ளிஷ்ட் ஹவுஸை வாங்கினீர்களானால் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் கியரிங்கை அனுபவிக்கக்கூடிய வசதியை அரசு தடுத்து அதனை முதல் வீடு வாங்குபவர்களுக்காக வழங்குவதற்கான ஏற்பாடை கொடுக்கின்றது. இதுதான் இந்த மாற்றம்.
1: அப்படியென்றால் முதலீட்டாளர்கள் நெகட்டிவ் கியரிங் பயன்படுத்த ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்க முடியாது, புதிதாக கட்டிய வீட்டை வாங்கலாம், அப்படியா?
0: நிச்சயமாக. சந்தையில் புதிய வீடுகள் வர வேண்டும் என்ற வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, செல்வி, நீங்கள் தெளிவாக கூறியதை போன்று அரசு ஊக்குவிக்கின்றது. முதலீட்டாளர்கள் வேண்டுமானால், உங்களுக்கு நெகட்டிவ் கியரிங் தொடர்ந்து வேணுமானால் உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போது நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ட் வீடுகளுக்கான போட்டியை தவிர்த்து புதிய வீடுகளுக்கான முதலீடுகளில் நீங்கள் செல்லுங்கள் என்ற சரியான சீரமைப்பை அரசு ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த பட்ஜெட் ரிஃபார்ம் செய்யப்படுகின்றது, செல்வி.
1: இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி துறையை இந்த நெகட்டிவ் கியரிங் மாற்றங்கள் பாதிக்க உள்ளது. இதில் என்ன மாதிரியான பாதிப்புகளை இது கொண்டு வரும் என்று சொல்லுங்கள். உதாரணத்திற்கு, முதலீட்டாளர்கள் குறையும் போது ரெண்டல் மார்க்கெட் அதிகரிக்குமா, இப்படியான விடயங்கள், இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதனை சொல்லுங்கள்.
0: இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது பல தரப்பட்ட பங்குதாரர்கள் இருக்கின்றார்கள் இந்த சந்தையில். அவர்களுக்கு பாதிப்புகள், சாதகமான நிலைகள் ஏற்பட போன்றது. நீங்க பாருங்கள், இப்போது நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று மட்டுப்படுத்தப்பட்ட வீட்டு சந்தை இருக்கின்றது, அது வீட்டு விலைகளை அதிகரித்து செல்கின்றது. அவ்வாறு இருக்கும் ஒரு கட்டத்தில் அரசு இந்த மா

0: ஏற்படுத்துவதன் மூலம் இந்த ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி ரீகான்ஃபிகர் பண்ணுவதற்காகத்தான் இந்த மாற்றத்தை செய்கின்றது. இதன் பாதிப்புகள் பார்ப்போமானால், சந்தையில் வீட்டு விலைகள், புதிய இன்வெஸ்டர்ஸை நாங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் டிமாண்டில் இருந்து புதிய வீடுகளின் பக்கம் திருப்புவதன் மூலம் இந்த எக்ஸிஸ்டிங் வீடுகளில் இருக்கிற டிமாண்ட் குறைய ஒரு அளவுக்கு மட்டுப்படுத்தப்படுவதன் மூலம் எளியவர்களுக்கு இந்த எக்ஸிஸ்டிங் வீடுகளை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள், கட்டி வைக்கப்பட்டிருக்கிற வீடுகளை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். அதன் மூலம் எளியவர்களுக்கு இந்த வீட்டு சந்தையில் அவர்களுடைய முதல் வீடுகளை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்வெஸ்டர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த புதிதாக நிர்மாணிக்கும் வீடுகளின் பக்கம் அவர்களுடைய அக்கறை திரும்ப போகின்றது. அதன் மூலம் இந்த சந்தையில் சப்ளை அதிகரிக்கப் போகின்றது. இவற்றின் மூலம் பார்க்கும் பொழுது ஓவரால் வீட்டு வாடகைகள், இதன் தாக்கம் எதிர்வுகூறல்களின்படி, பொருளியலாளர்களின் பல்வேறுபட்ட கணிப்புகளின்படி பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தாது என்பதே பொருளியலாளர்களின் கருத்தாக இருக்கின்ற. இதன் மூலம் வீட்டு வாடகைகள் அதிகரிக்காது என்பது ஒரு புறத்தில் இருக்கும் பொழுது, உண்மை நிலைமைகள் இது அமுல்படுத்தப்படும் பொழுதுதான் தெரியக்கூடியதாக இருக்கும் என்பதும் எனது கருத்து. இந்த மாற்றங்களின் மூலம் பார்க்கும் பொழுது செல்வி, வீட்டு விலைகளில் எவ்வாறான பாதிப்பு இருக்க போகுது என்றால், புதிய வீடுகளின் பக்கம் இன்வெஸ்டர்கள் செல்கின்றார்கள். ஆகவே இந்த டிமாண்ட் சைட் பிரஷர் ஓரளவுக்கு இலகுபடுத்தப்பட போகின்ற. இதனால் வீட்டு விலைகள் அதிகரிக்காது என்பதை கூறுவதை விட அந்த அதிகரிப்பின் வேகம் குறைவாக இருக்க போகின்றது.
1: மிக்க நன்றி எம் எல் ராஜா அவர்களே. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் செல்வி.
2: வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்களுக்கான நெகட்டிவ் கியரிங் விதிமுறையில் அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளமை குறித்து விளக்கியவர் எம் எல் ராஜா அவர்கள். அவரோடு உரையாடியவர் செல்வி இன்பசேகரன்.
3: Orgullosa, siempre quiero lo mejor para mi familia. Y los únicos huevos que compro son Eggland's Best. ¿Casualidad? ¡Para nada! No importa cómo los cocines, siempre están frescos y deliciosos. Además, tienen más vitaminas D y E y un 25% menos de grasas saturadas que los huevos comunes. ¿Por qué conformarse con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para obtener más información.

0: All across America, Spectrum Business is helping small businesses do more within their budget. Like in Rochester, we're at this computer coding class where fiber-powered internet keeps ideas flowing free forever. And in Austin, our fast, reliable internet lets this gym stream classes all day.
1: One more, let's go.
0: Free forever. Get business internet advantage free forever when you get 4 mobile lines. Visit spectrum.com/freeforlife to find out how. Spectrum Business. Spectrum Internet is powered by fiber and connected to the premises by coaxial lines. Restrictions apply. Services not available in all areas.
2: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
3: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நமது மொழியில் நமது ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்னி தமிழர் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டமை குறித்த செய்தி. இதை எடுத்து வருகிறார் ரைசல்.
4: சிட்னியில் தமிழர் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது குறித்த செய்தி. முன்வைப்பவர் ரைசல். சிட்னி பெருநகரின் பெண்டல் ஹில் என்னிடத்தில் உள்ள சிவிக் பார்க்கில் மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தமிழர் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. இத்திறப்பு விழாவில் பெருமளவு தமிழ் மக்களும் அரசியல் பிரமுகர்கள் சிலரும் கலந்து கொண்டார்கள். இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட பின்னணியுடன் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் குறித்த நினைவு, சிந்தனை மற்றும் கூட்டு ஆற்றுப்படுத்துதலின் முக்கிய தருணம் இந்த நினைவு சின்னத்தின் திறப்பு என்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிகழ்வை இசைக்கோ தீபவர்ணன் மற்றும் அருளினி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். பெண்டல் ஹில் நகரில் அமைந்துள்ள கம்பர்லாண்ட் நகர சபையின் ஆதரவுடன் இந்த நினைவு சின்னம் நிறுவப்பட்டிருப்பதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கம்பர்லாண்ட் நகர சபையின் லார்ட் மேயர் ஓலா ஹாமட் கூறினார். தமிழ் சமூகம் ஒன்றிணைந்து உயிரிழந்தவர்களை நினைவு கூற இந்த நினைவு சின்னத்தை உருவாக்க நகரசபை ஆதரவு தந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நினைவு சின்னத்தை நிறுவ முயற்சிகளை மேற்கொண்ட குழுவின் சார்பில் துர்கா ஓவன் அவர்களும் சிட்னி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் ஜனா சிவராமலிங்கம் அவர்களும் இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்தினார்கள். இலங்கையில் நடைபெற்ற போரினால் பாதிக்கப்பட்ட நலாயினி சண்முகராஜா, துரைக்குமரன் பேரன்பராசா மற்றும் துளசி செல்வராசா ஆகியோர் போரினால் தாங்கள் சந்தித்த இழப்புகள் குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்திய பிராஸ்பெக்ட் தொகுதியின் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹியூ மெக்டமாட் அவர்கள் இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதி கட்டங்களில் தமிழர்கள் அனுபவித்த துயரங்களுக்கு நீதி, நினைவுகூரல் மற்றும் அங்கீகாரம் அவசியம் என்று குறிப்பிட்டார். நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தின் நாடாளுமன்றத்தின் மேலவையின் உறுப்பினர் ஆந்தனி டி ஆடம் அவர்கள் இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்தினார். உண்மை, நீதி, நினைவுகூரல் மற்றும் அங்கீகாரம் தேடும் சமூகங்களுக்கான தனது ஆதரவு தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரிய நாடாளுமன்றத்தின் முன்னாள் செனட்டர் லீ ரியானன் இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்திய மற்றொரு அரசியல் பிரமுகர் ஆவார். தமிழர் சமூகத்துடன் தாம் நீண்டகாலம் பயணிப்பதாகவும் மனித உரிமைகள் மற்றும் வரலாற்று அங்கீகாரத்திற்காக குரல் கொடுப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார். நினைவு சின்னத்தை உருவாக்கவும் திட்டத்தை முன்னெடுக்கவும் துணை புரிந்ததாக குளோப் மெமோரியல் நிறுவனத்தின் கிளென் டாரஜ் மற்றும் அமெண்டா டாரஜ் ஆகியோரை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கௌரவித்தார்கள். நினைவு சின்ன மேலாண்மை குழுவின் சார்பில் ரஜீவன் நன்றி கூறினார். இந்த நினைவு சின்ன உருவாக்கத்தின் போது பிரத்யேகமாக முள்ளி வாய்க்காலில் இருந்து தருவிக்கப்பட்ட மண்ணும் இடப்பட்டதாக ரஜீவன் குறிப்பிட்டார். இது நினைவுகூரல், மலரஞ்சலி, சிந்தனை மற்றும் சமூக ஆறுதலுக்கான நிரந்தர இடம் என்று அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிற இந்த பொதுமக்கள் நினைவு சின்னத்தின் முன் மலர்களை சமர்ப்பித்து அஞ்சலி செலுத்தினார்கள். சிட்னி பெண்டல் ஹில் சிவில் பார்க்கில் போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் மக்கள் நினைவாக நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக கேன்பராவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கருத்தை அறிய நாம் அவர்களை தொடர்பு கொண்டுள்ளோம். அவர்களின் கருத்து கிடைத்ததும் நாம் அதை உங்களுக்கு எடுத்து வருவோம்.
3: நேர்களே, சிட்னியில் தமிழர் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டமை குறித்த செய்தியை எடுத்து வந்தவர் ரைசல்.

0: வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்கள் வீடுகளை விற்பனை செய்யும்போது கிடைக்கும் லாபத்தில் வரி செலுத்துவது தொடர்பாக அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் வீடுகளில் முதலீடு செய்வதில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட முகமது யூசுப் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல்.
1: வணக்கம் யூசுப் அவர்களே.
2: வணக்கம்.
1: இப்ப கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்றோம் இல்லையா, அதில் பல சில மாற்றங்கள் கொண்டு வர்றதாக அரசு வந்து அறிவிச்சிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல. இந்த மாற்றத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து முதல்ல அரசு வந்து அறிமுகம் செய்த ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு சொல்லுங்களேன்.
2: கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பார்த்தோம்னா இதுவரைக்கும் மூன்று முறை மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன் வரை செல்ல வேண்டும். 1985 வருடம் செப்டம்பர் 20 முதல் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நாளுக்கு முன்பாக நாம் எந்த ஒரு சொத்தையும் வாங்கி விற்கலாம், அதில் வரும் லாபத்தில் எந்த விதமான வரியும் இருந்தது கிடையாது. ஆனால் செப்டம்பர் 20, 1985 முதன் முதலாக இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதாவது நாம் வாழும் சொந்த வீட்டை தவிர மற்ற எந்த சொத்து வாங்கி விற்றால் அதில் லாபத்தில் வரும் அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். அப்பொழுது அவர்கள் அறிமுகப்படுத்தியது இண்டெக்ஸேஷன் மெதட், அதாவது வாங்கி பிற்காலத்தில் விற்கும் பொழுது அந்த வாங்கிய காலத்திற்கும் விற்கப்பட்ட காலத்திற்கும் இடையேயான அந்த பணவீக்கத்தை கழித்த பிறகு வரும் லாபத்தில் டாக்ஸ் என்று அமைந்திருந்தது. அது 1999 வரை இப்படித்தான் இருந்தது. அதன் பிறகு ஜான் ஹாவர்ட் அரசாங்கம் 1999 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதன்படி அவர்கள் இண்டெக்ஸேஷன் முறையை நீக்கி நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி 12 முன்பு விற்றால் அதில் கிடைக்கும் மொத்த லாபத்தில் வரி என்றும், 12 பிறகு விற்றால் அந்த லாபத்தில் 50% மாத்திரமே வரி என்றும் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம்தான், அந்த வரிமுறை தான் இந்த நாள் வரை இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் முக்கியம் என்னவென்றால், 1985 செப்டம்பருக்கு முன்பு வாங்கிய எந்த சொத்துக்கும் இப்பொழுது விற்றால் கூட வரி இல்லை என்பது இன்னும் தொடர்கிறது. இதுதான் இன்றைய நிலை.
1: யூசுப் அவர்களே, நீங்க இப்ப வரலாறு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா இப்ப நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்ல இந்த கேபிட்டல் கெயின்ஸ் தொடர்பாக புதிய மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்போவதாக அரசு அறிவித்துள்ளது. அந்த புதிய மாற்றம் என்னன்னு சொல்லுங்களேன்.
2: இப்பொழுது 2026-2027 பட்ஜெட் அறிவிப்பின்படி ஜூலை 1 முதல் முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. அந்த தேதிக்கு பிறகு இப்பொழுது இருக்கும் 50% தள்ளுபடி செய்யும் வரிக்கு பதிலாக முதலில் இருந்தது போல், அதாவது 1999 முன்பு இருந்தது போல், பணவீக்க அடிப்படையிலான இண்டெக்ஸேஷன் வரி மீண்டும் அமலுக்கு வருகிறது. இதிலும் இன்னும் 2 முக்கிய மாற்றங்களை அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது எந்த சொத்தையும் வாங்கி விற்றால் அதில் குறைந்தபட்சம், அந்த லாபத்தில் குறைந்தபட்சம் 30% கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் செலுத்தப்பட வேண்டியிருக்கும். பிறகு 1985 முன்பு வாங்கிய சொத்துக்களுக்கும் 2027 ஜூலையில் மதிப்பீடு இடப்பட்டு அதில் வரும் லாபத்திலும் வரி செலுத்தப்பட வேண்டும். இவைகள்தான் இந்த பட்ஜெட்டில் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
1: யூசுப் அவர்களை, இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா முன்னாடியே வீடு வாங்கியிருப்பாங்க இல்லையா, வீட்டுல முதலீடு செய்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் மீது இது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது?
2: முன்னாடியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடுகள் வாங்கி அவர்கள் வைத்திருந்தால் அவர்கள் மீது தாக்கம் ஓரளவு கம்மியாகவே இருக்கும், குறைந்த அளவில் தான் இருக்கும். தற்பொழுது இருக்கும் திட்டத்தை 2027 ஜூன் 30 வரை மாற்றப்போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். எனவே அந்த தேதிக்குள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகளை விற்றுவிட்டால் தற்போது உள்ள 50% டிஸ்கவுண்டட் வரி செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் 2027 ஜூலை 1 பிறகு விற்றால் 2027 ஜூன் வரை 50% தள்ளுபடி செய்யப்பட்ட வரியும் அதற்கு பிறகு இண்டெக்ஸேஷன் முறையிலான வரியும் செலுத்தப்பட வேண்டும். இதில் முன்பு குறிப்பிட்டது போல் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இண்டெக்ஸ்

0: டிசன் முறையில் குறைந்தபட்சம் 30% வரியும் செலுத்தப்பட வேண்டும்.
1: யூசுப் அவர்களை, இப்ப அப்படி பார்த்தா புதிதாக இப்ப வீடு வாங்கி அதுல முதலீடு செய்ய திட்டமிடுறாங்க, அப்ப அவர்களை இது எப்படி பாதிக்க போகுது?
0: புதிதாக வீடுகளை வாங்கி அதில் முதலீடு செய்து லாபம் சம்பாதிப்பவர்களுக்கு இவர்களுக்கு ஓரளவு லாபம் கம்மியாகவே இருக்கும், குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அவர்கள் புதிய குடியிருப்பு கட்டிடங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கினால் அவர்களுக்கு தங்களுடைய லாபத்தில் தற்பொழுது இருக்கும் 50% தள்ளுபடி மெதட் அல்லது இப்பொழுது கூறப்பட்டுள்ள இண்டெக்ஸேஷன் மெதட், இந்த இரண்டில் அவர்கள் ஒன்றை தேர்ந்து செய்து எதில் அவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கிறதோ அதன்படி அவர்கள் வரி செலுத்தலாம். ஆனால் அவர்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட இடங்களை இப்பொழுது வாங்கினால் அவர்கள் இந்த புதிய இண்டெக்ஸேஷன் முறையில்தான் வரி செலுத்த வேண்டியிருக்கும்.
2: நேர்களே, சிறிய இடைவேளையின் பின்னர் அந்த உரையாடல் தொடரும்.
3: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
4: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
5: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
2: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
6: SBS, several billion stories.
2: வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்கள் வீடுகளை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் லாபத்தில் வரி செலுத்துவது தொடர்பாக அரசு மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளது. இது குறித்த உரையாடல் தொடர்கிறது. உரையாடி கொண்டிருப்பவர் முகமது யூசுப் அவர்கள், அவரை நேர்காண்பவர் ரைசல்.
1: யூசுப் அவர்களை, இப்ப வந்து ஒரு மினிமம் 30% டாக்ஸ் சொல்றீங்க இல்லையா, இது எப்படி செயல்படும் அப்படிங்கறத விளக்குங்களேன்.
0: இப்பொழுது இருக்கும் நிலைமையில் நாம் ஒரு சொத்தை வாங்கி அதை விற்றால் அந்த லாபத்தை என்னுடைய மற்ற வருமானங்களுடன் சேர்த்துதான் மொத்தத்தில் என்னுடைய வருமானம் எவ்வளவு என்று கணக்கிட்டு அதில் வரி செலுத்தப்பட வேண்டும். அதாவது என்னுடைய சொத்து விற்ற லாபத்துக்கென்று தனியாக வரி கணக்கிடப்படாது. ஆனால் 2027 June 1 இந்த முறை மாறுகிறது. அவர்கள் அந்த சொத்து விற்ற லாபத்தில் தனியாக 30% வேண்டும் என்று வரி செலுத்த வேண்டும். இந்த வரி கணக்கு எப்படி என்றால் இரண்டு முறையாக இதை கணக்கிடப்படும். அதாவது முதலில் உங்களின் சொத்து விற்ற கேபிட்டல் கெயினை உங்களின் மற்ற வருமானத்துடன் சேர்த்து அந்த மொத்த வருமானத்துக்கு சாதாரணமாக வரி எவ்வளவு என்று கணக்கிடுவார்கள். இரண்டாவது முறை கேபிட்டல் கெயினை புறக்கணித்து உங்களின் மற்ற வருமானத்துக்கு மாத்திரம் எவ்வளவு என்று கணக்கிட்டு அத்துடன் கேபிட்டல் கெயினில் 30% வரியும் சேர்க்கப்படும். இந்த இரண்டு முறைகளில் எந்த தொகை அதிகமாக இருக்கிறதோ அதுதான் நாம் கொடுக்கப்பட வேண்டிய வரியாக இருக்கும். அதாவது கேபிட்டல் கெயினுக்கு தனியாக கணக்கு போட்டு 30% என்று பார்த்தால் அந்த வரி அதில் இருக்க வேண்டும், அந்த தொகை அதில் இருக்க வேண்டும். July 2027 முதல் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸுக்கான வரி இரண்டு முறைகளில் கணக்கிடப்படும். இதை நான் ஒரு உதாரணங்களாக சொல்கிறேன். முதல் முறை, அதாவது என்னுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு $100,000 என்று வைத்துக் கொள்ளலாம். நான் ஒரு சொத்தை விற்று அதில் எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் அந்த 50% டிஸ்கவுண்ட் எல்லாம் போன பிறகு அதில் வரும் கேபிட்டல் கெயின்ஸ் 30,000 என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அந்த வருடத்தில் எனக்கு மொத்த வருமானம் 130,000. இந்த 130,000 வரி எவ்வளவு என்று கணக்கிடுவோம். சரியா, அதில் ஒரு அதில் வைத்துக் கொள்ளலாம் $40,000 வரி என்று வைத்துக் கொள்வோம். இரண்டாவது முறை இன்னொரு கணக்கும் செய்யப்படும். அதாவது என்னுடைய கேபிட்டல் கெயின்ஸ் அந்த 30,000 தவிர்த்து 100,000 மாத்திரம் எவ்வளவு வரி என்று கணக்கிடுவோம். அந்த கணக்கு 35,000 வரும் என்று வைத்துக் கொள்ளலாம். பிறகு என்னுடைய கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது நான் முன்பு சொல்லியிருந்தேன் $30,000 எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் என்று, அந்த $30,000 30% வரி, அதாவது $10,000 வரியாக இருக்கும். ஆக என்னுடைய இந்த இரண்டாவது கணக்கீட்டின்படி 35,000 + 10,000, அதாவது $45,000 வரியாக இருக்கும். ஆகவே முதல் கணக்கின்படி $40,000, இரண்டாவது கணக்கின்படி $45,000. ஆக என்னுடைய வரி $45,000 இருக்கும். எது அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகையை வரியாக செலுத்த வேண்டும்.
1: சரி யூசுப் அவர்களே, இப்ப வந்து 30% டாக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப அது வந்து இரண்டு வகையில கணக்கிடப்படும் அப்படின்னு இப்ப விளக்குனீங்க. இது வந்து யாரை அதிகமாக பாதிக்கப்படுது?
0: ஒருவர் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வைத்திருந்தால், அதை அவர் இப்பொழுது வித்தால் அல்லது 2027 பிறகும் வித்தாலும் கூட அவர்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு இருக்காது. ஏனென்றால் 2027 வரை அவருக்கு இப்பொழுது உள்ள முறையிலும் அதற்கு பிறகுதான் அந்த இண்டெக்ஸேஷன் முறையிலும் வரி அமலாக்கப்படும். ஆனால் புதிதாக வாங்குபவர்களுக்கு, ஒருவர் 2027 பிறகு அவர் ஒரு புதிய குடியிருப்பு கட்டிடங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கினால்தான் அவருக்கு 50% தள்ளுபடி அல்லது இண்டெக்ஸேஷன் முறை ஆகிய ஒன்றை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள் ஏற்கனவே இருக்கும் கட்டப்பட்ட இடங்களை வாங்கினால் இந்த புதிய இண்டெக்ஸேஷன் முறையில் தான் அவர்களுக்கு வரி இருக்கும். ஒன்றை கூற வேண்டும், எப்படி செய்தாலும் சரி அந்த குறைந்தபட்ச 30% வரி செலுத்தப்பட வேண்டும்.
1: கேபிட்டல் கெயின் டாக்ஸில் வருகின்ற மாற்றங்கள் வீட்டு விலைகள்ல, வீட்டு விலை மட்டும் இல்ல இந்த ரெண்டல் மார்க்கெட் சொல்றோம் இல்லையா, வீட்டு வாடகையில அது மாதிரியான மார்க்கெட்ல எந்த விதமான தாக்கத்தை செலுத்தக்கூடும் உங்களுக்கு?
0: என்னை பொறுத்தவரை இந்த இரண்டிலுமே தாக்கம் இருக்கும். வீட்டு விலையில் இப்பொழுது வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்பவர்கள் தங்களுடைய ஈக்குட்டியை வைத்து அதிகப்படியான கடன் வாங்குவதால் அவர்களுக்கு காம்படிஷன் முறையில் அவர்களுக்கு அதிக ஒரு சக்தி இருக்கிறது. பணம் அதிகமாக கடன் வாங்கி வாங்க முடியும் என்ற சக்தி இருப்பதால் வீட்டு விலை அதிகமாகி கொண்டு வருகிறது என்ற எண்ணத்தில் தான் அரசாங்கமும் இந்த திட்டத்தை மாற்றுகிறது. ஆகவே இந்த திட்டம் மாறியவுடன் வீட்டு விலைகள் குறைய ஆரம்பிக்கலாம் ஓரளவு. எவ்வளவு குறையென்றும் சரியாக காலம்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று வாங்கிவிட்டு பிறகு 2027 பிறகு அவர்களுக்கு அந்த அளவு லாபம் இருக்க முடியாது, இப்பொழுது இருக்கும் லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அவர்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டார்கள், அதனால் வீட்டு விலை குறையிற வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அதிகப்படியாக வேகமாக ஏறாது என்றும் சொல்லலாம். ஆனால் இன்னொரு நிலையில் பார்த்தால், அதாவது வீடுகளின் தற்பொழுதைய வாடகை என்று பார்க்கும் பொழுது, ஒருவர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார், அவர் அந்த வீட்டை வாடகைக்கு விடும் பொழுது அவர் மொத்தம் தன்னுடைய மொத்த நிலையை பார்த்து தான் அந்த வாடகையை தீர்மானிக்கிறார். தற்பொழுது அவருக்கு தனக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ், அதாவது லாபம் கிடைக்காது என்று தெரிந்தால் ஒருவேளை அவர்கள் அந்த வாடகையை உயர்த்தக்கூடும். ஆகவே வீடு விலைகள் கம்மியாக ஆகக்கூடும், இன்னொன்று வாடகையும் அதிகமாக ஆகும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது எவ்வளவு என்று காலம்தான் சொல்ல வேண்டும்.
1: மிக்க நன்றி யூசுப் அவர்களே. கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இவ்வளவுக்கு எளிதாக விளக்க முடியாது, ரொம்ப எளிதாக விளக்க முடியாது சொன்னீங்க. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
4: வீடுகளில் முதலீடு செய்கின்றவர்கள் வீடுகளை விற்பனை செய்யும் பொழுது கிடைக்கும் லாபத்தில் வரி செலுத்துவது தொடர்பாக அரசு மாற்றங்களை விளக்கியவர் முகமது யூசுப். அவரோடு நேர்காணல் செய்தவர் ரைசல்.

நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டால். பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலை பாடுகிறார்கள் எம் எஸ் விஸ்வநாதன், பால்ராம், ஃபெபி மணி, ஏ ஆர் ரஹானா மற்றும் மாணிக்க விநாயகம் ஆகியோர்.

நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு SBS சவுத் ஏசியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளின் மறு ஒளிபரப்பை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SBS 2 அலைவரிசையில் இரவு 8 மணிக்கு கேட்கலாம்.

0: நேர்களே, நமது இணையதள முகவரியை நினைவூட்டுகிறேன். sbs.com.au/tamil. இதுவரை நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரேணுகா துரைசிங்கம்
1: மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன். மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம்.